0: அத்தனை ருபியா ஏதோ கொல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவின் ஏடிவியின் ஹோதம் நீங்கள்.
1: ودي هيك ميجا هرتز تي في اف ام.